இதமுட்ட துளுநாடா சிறி சம்பத்து ஈ பகிட்டு பாத்திர கதை கேண்டரு பாத்திர்னாரு சௌப்பர்ணிக்க ரை காட்டுக்கோக்கே ದು ಇನಿತ ಜವನರ ಕಲಾ ನನದುಂಬುದ ಕಾರ್ಯಕ್ರಮಡು ಕುಡುರತಿಕ್ಕಗ ನಮಸ್ಕಾರ.